சித்தையர் ஆதிலி நடெது சத்கீர்த்தி படையிரம்மா. பதிருத்தையர் ஆதிலி நடெது சத்கீர்த்தி படையிரம்மா. பங்கார பிளையா சிங்கார சரதா ஆசி.